0: ஜா பபலா
1: சை பால்
0: நடுவுல காமரா
1: சை பால்
0: புரத புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சரால்கா மீ ஆரோக்கியானிக்கு ஸ்ரீ அபிலாஷி சை பால்.